கூட்டமே சுவாக கூட்டமே சுவாக கூட்டமே சுவாக கூட்டமே சுவாக Been tired of fly boy, yeah. I'm a life up in high boy, yeah. Tu rakh teri rai boy.